0: Hey, what's all this I-U?
1: Matter konchu, Hadravel. Don't diss her. He go.
2: அச்சே எத்து பைக்கெத்தி பாடு நீ ஐயா எத்தசேப்ரா மேடுவாகிறா
1: பாச மனக்கி மெம்மரி லாச
2: அத்தி கோரஸ்